மாறதே உணத்தேலன் எத்த தீதவாய் மாறுகை நூணத்தேலன் எத்த தீதவாய் மாறுகை ஆயிரப்பாய் அஜ்ய தீமகாயி மாறுகை ஆயிரப்பாய் அஜ்ய தீமகாயி மாறுகை நாமையாட்டு கைநாதைய சூட்டும் அங்கதி நாமையாட்டு கைநாதைய சூட்டும் அங்கதி பெரி கரண சரம மேரி ஹத் தங்கதி கரண சரம மேரி ஹத் தங்கதி இல்லனா தினத்த தீசலாய் மாறுகை ஆயோ ரப்பாய் அஜ்ய தீமகாய் மாறுகை ஆயோ ரப்பாய் அஜ்ய தீமகாய் மாறுகை கதா சுப்பரே அந்தா ஹிசாப் மாறதா ਖਾਦਾ ਸੁਪਰਿਆਂ ਦਾ ਹਿਸਾਬ ਮਾਰਦਾ ਜੱਟ ਨੂੰ ਤਾਂ ਨਿੱਤ ਦਾ ਵਿਆਜ ਮਾਰਦਾ ਜੱਟ ਨੂੰ ਤਾਂ ਨਿੱਤ ਦਾ ਵਿਆਜ ਮਾਰਦਾ ਲੂਣ ਦੀ ਕਿਸਤ ਜਦੋਂ ਆਈ ਮਾਰ ਗਈ ਆਇਓ ਰੱਬਾ ਅੱਜ ਦੀ ਮਹਿੰਗਾਈ ਮਾਰ ਗਈ ਆਇਓ ਰੱਬਾ ਅੱਜ ਦੀ ਮਹਿੰਗਾਈ ਮਾਰ ਗਈ ਚਾਲੀਆਂ ਤੋਂ ਸੱਠ ਹੋ ਗਈ ਖੰਡ ਮਾਰੀਏ ਚਾਲੀਆਂ ਤੋਂ ਸੱਠ ਹੋ ਗਈ ਖੰਡ ਮਾਰੀਏ ਤੇਲ